0: சுலேவாசன் சினிவர் வை இருவன் வயிறான் பலவோனா பொல்கேரோ தைசுயன் மருதோலிந்த சிஞ்சிவுயின் ஓச்சியாவத்திலே சம்சீஜ ஜில்லுக்கு ஹோஷன் பண்ட புகி சாவல உக்கான்
1: Тэр хава төвлөрийн явдал юм аа.